0: சத்யம் சிவம் சுந்தரம். சத்யம் சிவம் சுந்தரம்.
1: सुनते रहिए शिवा रेडियो, जहां है आनंद ही आनंद।